சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிறிது இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:01. நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன்.

ஆஹா, குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்திலே அடங்கப்பா கணேசா, மயக்கம் வரும் நேரத்திலே கூட்டமா

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியின் முதலில் ஒரு அழகான பிள்ளையார் பாடல் ஒலித்து சென்றது. நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? முதல் பாடல் பதிவிட்டவர் எங்கேயோ போய்விட்டாராம். அவர் இணைந்த பின் பாடல் வரும். இரண்டாவது பாடல், படம் முறை பொண்ணு. பாடல், அடி அம்மாடி சின்ன பொண்ணு சினுங்குறா. இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தவணி அழகர். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பாடல் இதோ வருகிறது.

ஒலித்து சென்ற அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் முறைப்பண்ணு திரைப்படத்திலிருந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் யார் அப்படி கட்டி அணைத்து முத்தமிடுகிறார் என்று தெரியவில்லை, அறிவிப்பாளராக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி. இனிய காலை வணக்கம் என்று பிள்ளையாரை கண்முன் கொண்டு வந்தும் பாடல் அசத்தல் என்றும் சிபிஆர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். பிள்ளையாரை கண்முன் கொண்டு வந்து மியூசிக் செட்டை அடித்து நொறுக்குகிறார். வாருங்கள், வணக்கம். எந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளையார் பாடல் எவ்வளோ திமிர்னு பார்த்தீங்களா? பிள்ளைக்கா போடுவாங்க பிள்ளையார் பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் ரொம்ப கொழுப்புத்தான் என்று நல்ல திட்டு கேட்கிறார் சிபிஆர் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். மலர் தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்துள்ளதற்கு நன்றி என்றும் பாடல் அருமை என்றும் அருமையான பாடல் என்றும் மதுரை மாவட்டத்தவணி அழகர் அவர்கள் அழகான ஒலித்தரத்தில் பாடல் செம, சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். பாடலை ரசித்து கேட்ட பதிவு போட்ட நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான துள்ளல் இசை பாடல், பாடல் கேட்கவே உற்சாகம். அழகான இசைத்தரத்தில் பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடலுக்கு கற்பனை கவிஞர் கண்ணதாசன், அழகான இசை MS விஸ்வநாதன், அழகான பாடலை அழகான இரு குரல்களில் மலேசியா வாசுதேவனுடன் வாணி ஜெயராம். ஏன் சார் போட்டுட்டு அழிச்சிருக்கீங்க? ஒரு பாடல் தானே போடுவீங்க, போட வேண்டியதானே. இந்த படம் 14/1/1982 இயக்குனர் பாஸ்கர் இயக்கத்தில் வெளிவந்த படம். இந்த பதிவெல்லாம் போட்டுட்டு கடைசியில் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று மதுரை மாவட்டத்தவணை அழகர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம்.

அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் தர்மயுத்தம், பாடல் ஆகாய கங்கை. விருப்பம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜய் விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோஸ், சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக இந்த பாடலிடோ.

தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மலேசிய வாஸ்தவன் எஸ் ஜானகி அவர்கள் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராகுட்டி, கோயில்பட்டியிலிருந்து அவங்கெல்லாம் அட்ரஸே காணும், எங்கே தான் போகிறாங்கன்னே தெரியல. கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் பூனை வடிவில் நிகழ்ச்சியில் இணைந்து சல்யூட் அடிக்கிறார். வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள், மகேஷ் ஸ்மார்ட் கிடையாது, மகேஷ் பூனே என்று சிரிக்கிறார். அருமையான பாடல் என்றும், ரஜினியை கண்முன் கொண்டு வந்தும், அடடா ஆஹா என்றும், சூப்பர் சாங் என்றும், தீபா குமார் அவர்கள் பாடல் கிரேட் சூப்பர் என்றும், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்டானிகை கண்முன் கொண்டு வந்து, மனதவரிடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் பாடல் சூப்பரா இல்லை பூனை சூப்பரான்னு தெரியல. பூனைங்கெல்லாம் பாட்டு பாடி எங்கேயோ போகிறாங்க காரில். ஆகாய கங்கைன்னு மகேஷு அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்

சேலம், மேச்சேரி, சீராமணியூர், அறிவழகன் மங்கை அவர்கள். நாட்டாமை அண்ணன் எங்கிருந்தாலும் உடனே வந்து நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு பாடலை பதிவு செய்யவும் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் காலையிலே. அடுத்ததாக வரும் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், படம் பொய் சாட்சி பாடல், அதோ அந்த தின்றல் இந்த பூவை தேடுது என்ற அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம். கரூர் மாவட்டம் ஆவுடையார் கோயில் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

0: குழம் மன்னன் வசம்
1: கந்தபுரம் அள்ளி தரும் அந்தின்ற
0: மங்கையன் தங்க குழம் மன்னன் வசம்
1: கந்தபுரம் அள்ளி தரும் அந்தின்ற
0: இடையிலும் நடையிலும் அறி

பொய் சாட்சி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. மலேசியா வாசுதேவன் வாணிஜெயராம் இவர்கள் குரலில் அழகான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா ஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல். பாடல் வேறு லெவல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், இருக்க கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு அருமையான பாடல் என்றும், சிபிஆர் அவர்கள் மிக்க நன்றி என்று யாரையோ எட்டி எட்டி தேடுறாரு யாருன்னு தெரில. அப்புறம் அந்த பாட்டியை விட்டு இந்த பொம்பளை போட ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இருக்குப்பா டான்ஸு. நாகர்கோயில் மகேஷ் மாட்ட அவர்கள் நாங்களும் ஆடுவோம் இல்லை என்று பூனை வடிவத்தில் சிறப்பு அழகான டான்ஸு. தீபாகுமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும், நாகர்கோயில் மகேஷ் மாட்ட அவர்கள் நாய்க்குட்டியையும் என் கூட யார் டான்ஸ் ஆட வர்றது என்று கேட்கிறார். ஐயோ ஐயோ. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். படம் அப்பு பாடல் நினைத்தாலே நெஞ்சு குழி இனிக்கும். சிறப்பான பாடல் சூப்பர் செலெக்ஷன் தீபாகுமார் அவர்களே. ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வியணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஷ், மகி, பிரத்திகா, அலெக்ஷா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

சபரிவான் ஒளி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 10:35. ஒலித்து சென்ற அந்த அழகான பாடலை அப்பு திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி பிரத்திகா, அலெக்ஷா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடல்

அடடா அஹா என்று அழகான பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், என் கூட யார் டான்ஸ் ஆட வர்றது என்று மகேஷ் கேட்டதுக்கு, கவிதாவை சேர்த்து ஆடிக்கோங்க என்று கூறியிருக்கிறார். தேன்மொழி முருகன் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், சூப்பர் என்றும் மலத்தூவி வாழ்த்து தெரிவித்தும் பாடலை. தீபா குமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி தீபா. நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், அழகாக ஒழுங்காக ஒரு பொண்ணை வச்சு நன்றி சொல்கிறது இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் சாங் என்று சிறப்பு சிறப்பு மகேஷ். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், அப்பு என்பது கமலை, அது அபூர்வ சகோதரர்கள் இருக்கிற கமலை போட்டு இவர் தான் அப்பு என்கிறார். ஆமாம் ஆமாம். அடுத்ததாக வரும் பாடலை சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சிவகாமியின் செல்வன் பாடல், எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திரு மகளே என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் பொன்மதி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

எம்எஸ்வி குரலில் அழகான பாடல் ஒலித்து சென்றது. சிவகாமியின் செல்வம் திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக், பொன்மதி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மகிழ்வும் அன்பும் நன்றியும். எக்ஸலண்ட் என்றும், தத்துவ பாடல் அருமை, மிக அருமை இந்த பாடல் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள், இவ்வளோ நீட்டமாக உங்கள் பேரை சொல்ல வேண்டியிருக்கு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். தீபாகுமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, பாடல் இனிது, நன்றி. அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளதற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். பாடல் அருமை என்றும் மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும் எம்எஸ்வி குரலில் பாடல் அருமை. நான் விரும்பிய பாடலை அளித்தமைக்கு அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி, நன்றி, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று தேன்மொழி முருகன் அவர்களும் நன்றி, நன்றி தேன்மொழி. அறிவழகன் மங்கை அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடும் மகளே சூப்பர் என்றும் பாடல் வரிகளை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் மகிழ்ச்சி, நன்றி என்றும். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் இப்பொழுதுதான் வருகிறது. படம் கிரகப்பிரவேசம் பாடல் எங்க வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது என்ற இந்த பாடலை மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடலிடும்.

கிரகப்பிரவேசம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. டிஎம்எஸ் சுசிலா குரலில் சிறப்பு பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் சீராமணியூர், மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன், மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள், என் பெயர் அவ்வளவு பெரிய பெயராகவா இருக்கு என்று சிரிக்கிறார். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை, பேரே பெரிய பேர் தான், ஊர் பேர் அதுக்கு மேலே நீளமா. சும்மா சொன்ன அறிவு, வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஜோக் தான். அறிவழகன் மங்கை அவர்கள், மங்கை அறிவழகன் ஹாப்பி டான்ஸ் ஆடுறாங்க, செம சூப்பராக இருக்குது. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், மிக இனிமை இந்த பாடல். இல்லை, ஊர் பேர் தான் நீளம் என்று சிரிக்கிறார்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்று தேன்மொழி முருகன் அவர்களும், அருமையான பாடல் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றி அக்கா என்று கூறுகிறார். சிறப்பு, நன்றி. ஊர் பேர் தான் நீளம் என்றதுக்கு அவங்க பிள்ளைய கூப்பிட்டு வந்து சிரிக்கிறாங்க, சிறப்பு, நன்றி. அறிவு, உங்கள் பொண்ணு கிருத்திஷா அழகாக சிரிக்கிறாங்க என்றும். இன்பம் துன்பம் எது என்றாலும் எனக்கு நீங்கள் உலகம் அப்படின்னு உங்கள் மங்கை உங்ககிட்ட சொல்கிறாங்களா? அதுதான் அந்த பாட்டை, எங்கள் வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புதுன்னு பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, சிறப்பு அறிவு. அருமையான பாடல் என்று தீபாகுமார் அவர்களும். அறிவழகன் மங்கை அவர்கள், எனக்கு தெரியுமாக்கா எல்லாம் நகைச்சுவையான் என்று. சிறப்பு, நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 10:51. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கு என் மாமனுக்கு நல்ல மனசு படம், எனது வாழ்விலே என்ற பாடல், விருப்பம் நமது இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

என் மாமனுக்கு நல்ல மனசு என்ற இந்த திரைப்படத்திலிருந்து சோகப்பாடல் சிறப்பு. சோகத்திலும் சுகமான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல். ஏன் இப்படி சோகப்பாடல் இயக்குனர் அவர்கள்? மாமனுக்கு அறிவழகன் மங்கை அவர்கள் மாமனுக்கு நல்ல மனசுதான் பாடல் மிகவும் அருமை என்றும் தீபாகுமார் விஜயகாந்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த படமா இது எனக்கு தெரியல. அறிவழகன் மங்கை அவர்கள் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கும் விஜயக்காவுக்கும் நல்ல மனசுதான். என்னாச்சு அறிவு? தீபாகுமார் அவர்கள் ஏன் இந்த சோகம் ஐயா? தேன்மொழி முருகன் அவர்கள் என்ன இப்படி ஆயிட்டாரு, இந்த பாடலை நான் கேட்டதே கிடையாது. அரிதான பாடல் சோகமான பாடலாக தேர்வு செய்து இந்த பாடலை எப்படித்தான் கண்டுபிடித்து சபரி சொந்தங்கள் அழவைத்து விட்டார். ரொம்ப நன்றி என்று சிரிக்கிறார். அழவைத்து விட்டார் என்று ரொம்ப நன்றின்னு சிரிக்கிறார். இது என்ன இது பதிவு? வேற லெவல் நீங்கள் என்று தேன்மொழி முருகன் அவர்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 10:57 வரும் இந்த பாடல் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் பாஞ்சாலங்குறிச்சி பாடல் ஆத்தோரம் தொப்புக்குள்ள என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில்.

0: ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள். எனது விருப்பப்பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜய் அரசகுமாரன் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று கூறியிருக்கிறார். சிறப்பு நன்றி பிரகாஷ். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், அட்டகாசம் பாடல் என்றும், மனதேவருடன் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், மன மிக இனிமை இந்த பாடல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், அடடா ஆஹா, அவரும் போஸ்டர் போட ஆரம்பிச்சாச்சா? அவர் தான் ஒரு வரினாலும் எழுதுவார், இப்போ அவரும் போஸ்டர் போடுறாரு. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் மிகவும் அருமை என்றும், தீபாகுமார் அவர்கள் மிக மிக அருமை என்றும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும், இனிமையான இசை தந்துள்ளதற்கு நன்றி என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள். இந்த பாடலில் ஆசை சொல்லை எத்தனை முறை ஒலித்தது என்று தெரியவில்லை. பாடல் மிகவும் அருமை, ஆசையாக கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பு நாகர்கோவில் மகேஷ். கிட்டார் வாசிக்கிது பூனை, மியூசிக்கை பாருங்க, எல்லாமே பூனை தான். சூப்பர் சாங், சூப்பர் சாங்ன்றதை இப்படி தான் போடணுமா? நாகர்கோவில் மகேஷ் அவர்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் செல்வி அக்காவுக்காக ஒரு பாடல். படம் நான் ஏன் பிறந்தேன், பாடல் தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. ஆலங்குளம் செல்வி அக்கா, அக்கா செல்வி அண்ணி அப்படி எழுதணும், சரியா தேன்மொழி? ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள், சூப்பர் என்று பாடலை இப்போது கேட்போமா?
1: பட்டுக்கண்ணு செல்ல பாப்பா, நல்ல தம்பி வெள்ளக்கட்டி சுட்டிப்பையா.

நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்துச் சென்றது டிஎம்எஸ் அவர்கள் குரலில். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் செல்வி அக்காவுக்காக, தேன்மொழி அவர்கள் அவங்க அக்கா அக்கா செல்விக்காக ஒரு பாடல் என்று இந்த பாடலை கேட்கிறார் ஆலங்குளம் செல்வி அக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

தேன்மொழி முருகன், அடடா அடடா அசத்துறீங்களே என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்தும் மிகவும் அருமை என்றும், சிறப்பான பாடல், அருமை பாடல், அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று தேன்மொழி முருகன் அவர்களும், அறிவழகன் மங்கை அவர்கள், தம்பிக்கு ஒரு பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், இவரும் மகேஷ் மாதிரி ஆயிட்டார் போல் அறிவழகன் மங்கை அவர்கள். கிருத்திஷாவும் ஒரு பூனைக்குட்டியாக ஆடுது, வீட்டிலெல்லாம் இப்படி தான் ஆட வைப்பாங்க போல், அழகாக ஆடுது, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக சிறப்பு, சிறப்பு, மிக சிறப்பு என்றும், ரசிக்கிறேன் என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து சும்மா அதறதில்ல என்றும், எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், சிறப்பு, மிக சிறப்பு என்றும், எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து மகிழ்ச்சி என்றும், தீபா குமார் அவர்கள் சிறப்பு, மிக சிறப்பு என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டு ஒரு வாரம் ஆகிவிட்டது, சபரி சொந்தங்கள் மறந்து விட்டார்களோ, மறந்துட்டாங்கன்னா இருக்காங்க. நானே, எனக்கு உடம்பே சரியில்லை, 8 மணிக்கு போட்ட பார்த்தீங்களா, பார்த்தீங்களா பதிவை, அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 11:12. தேன்மொழி, உனக்கு நாய் ஒரு டான்ஸ் ஆடுது பார், இந்த டான்ஸ் தேன்மொழி அக்காவுக்கும். பாடல், இருவிழையின் வழியே நீயா வந்து போனது, என்ன அழகான பாடல் மகிழ்ச்சி, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் சிவா, விருப்பம் சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜி மேம் அவர்களுக்கும், கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், இதே ராகம் வழங்கும் அனுஷியா மேம் அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள். அனுஷியா மேம்க்கு ஆப்ரேஷன் நடந்துச்சா என்னன்னு தெரியல, நான் ஃபோன் பண்ணவே இல்லை, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், எப்படி இருக்காங்களோ. பாடல் இதோ வருகிறது.

என் மனம் நிறைந்த நன்றிகள். பாடல் இதோ வருகிறது. சாரி, அழகான பாடல் ஒலித்து சென்றது.

நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் அழக, நான் எப்படி இப்படி அழகாக டான்ஸ் ஆடுது, இந்த டான்ஸ் தேன்மொழி அக்காவிற்கு மற்றும் என்றும், என் விருப்ப பாடல் தருகின்ற விஜயமேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் பல என்று நன்றி கூறியிருக்கிறார். சிறப்பு நன்றி மகேஷ். தேன்மொழி முருகன் அவர்கள் மகேஷுக்கு என்னை கோபப்படுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை என்று சிரிக்கிறார். மகேஷ் அவர்கள் அழகான இரு விழியின் வழியே அழகான பாடலுக்கு ஏற்ற மாதிரி கண்களை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு மகேஷ். இப்படி ஏதாவது போடுங்களேன், ஏன் பூனையும் நாயும் போட்டு உயிரை எடுக்கிறீங்க? மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து அடடா ஆஹா என்ற பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் கண்ணா கொண்டாந்துருக்காங்க, இரு விழி பாடலுக்கு நிறைய கண்ணை கொண்டு வந்துட்டாங்க. சிறப்பு நன்றி அறிவு. ஏன் கோபப்படுற, ஒரு டைம் பாஸ் தானே அப்படின்னு தேன்மொழிக்கு அவங்க மாமா மக சொல்கிறாங்க. மகேஷ் அவர்கள் டாக் டான்ஸ் வாபஸ். ஐயோ பாவம், ஏன் மகேஷ் இப்படி பண்ணுறீங்க? மகேஷுக்கு என்னை கோவப்படுத்தி பார்க்கணும்னு ஒரு ஆசை என்ன தேன்மொழி சொன்னதுக்கு. டாக் டான்ஸ் வாபஸ் தீபா குமார் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து அருமையான பாடல் என்றும், மகேஷ் அவர்கள் அருமையான பாடல் என்றும், ஏன் கோவப்படுற, ஒரு டைம் பாஸ் தானேன்னு நான் சொன்னதுக்கு தேன்மொழி மேம் அவர்கள், சேச்சே நான் கோவமே பட மாட்டேன், அவருக்கு ஒரு ஆசையோ என்னமோ தெரியலை, பரவாயில்லை மகேஷ் என்று சிரிக்கிறார். பாட்டு சூப்பர் என்றும், தீபா குமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அசத்தல், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், ரஜினியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் நாய் டான்ஸை பாருங்கள், இந்த பிரேக் டான்ஸ் வந்து சபரி நேயர்கள் அனைவருக்குமா? ஏன் நீங்கள் மட்டும் போட்டுக்கிட்டு பார்க்க வேண்டியதானே? தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து, எஸ் சித்ரா அவர்களையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அழகான பாடல் என்று கை கொடுத்து பாராட்டி, சிறப்பான பாடல் அருமை என்றும், சூப்பர் என்றும், அனுஷியா அக்காவுக்கு கண் ஆப்ரேஷன் முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுவோம், உடம்பை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று தேன்மொழி முருகன் அவர்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 11:21. நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பாடல். இதோ படம் ராகங்கள் மாறுவதில்லை. ராஜேஷ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா எப்படி? ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சாரி. இனிமேல் உங்கள் பாட்டை ஃபஸ்ட்லே போட்டுறேன். படம் ராகங்கள் மாறுவதில்லை பாடல், என் காதல் தேவியே. விருப்பம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

ராகங்கள் மாறுவதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி அவர்களின் குரலில் அழகான அருமையான பாடல் செமசாங்கு ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல். ஆஹா, அருமையான பாடல் ராஜேஷ் தேர்வு, பாடல் சிறப்பு, நன்றி என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் சகோதரர் ராஜேஷ் தேர்வில் பாடல் அருமை, அரிதான பாடலும் கூட, தேர்வு செய்துள்ளதற்கு நன்றி. எஸ்பிபி குரலில் பாடல் இனிமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், வேற லெவல் என்றும், இனிமையான இதமான பாடல் அருமை என்றும், நாகர்கோவில் மகேஷ் மாட்டை காணோம் வாங்க, சும்மா காமெடிக்கு தான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் வாங்க. நேரம் இப்பொழுது 11:33. இதுவரை அழகான அருமையான பாடல்களை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் கொடுத்த சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

0: Bond. A bond. A bond. A bond.
1: Bond. Bond. Bond. Bond. Bond.